0: அது ஒன்று க்வெஸ்சன்ஸ்
1: க்வெஸ்சன்
0: தெர் இஸ் ஒன் க்வெஸ்சன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டல் ஷுட் அப்பாயிண்ட் குவாலிஃபைட் யோகா தெரபிஸ்ட் ஹூ ஹாவ் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் கரண்ட்லி யோகா டீச்சர்ஸ் ஹூ ஹாவ் டன் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆர் ஒன் இயர் டிப்ளமோ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் யோகா தெரபிஸ்ட் அட் வேரியஸ் பிளேசஸ் ஸோ இன் அவர் இன்ஸ்டிடியூட் ஆர் இன் மெனி இன்ஸ்டிடியூட் ஒன் இஸ் தேர் ஆர் ஆல்ரெடி மெனி டிகிரி கோர்சஸ் இன் யோகா யோகா தெரபி அண்ட் ஆல்சோ யோகா அண்ட் நேச்சுரோபதி அண்ட் இன் மெடிக்கல் சிஸ்டம் தே ஆர் ஆல்ரெடி அப்பாயிண்டிங் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் த டிகிரி இன் யோகா தெரபி ஆர் இன் போஸ் இன் அவர் இன்ஸ்டிடியூட் வி அப்பாயிண்ட் ஹூ ஆர் ஹேவிங் டிகிரி இன் யோகா ஆர் யோகா அண்ட் நேச்சுரோபதி ஆர் ஹேவிங் ஏ டிப்ளமா ஒர்க்கிங் இன் ஏ மெடிக்கல் செட்டப் ஃபார் 6 இயர்ஸ் தே கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ் பட் அனதர் பார்ட் ஆஃப் வியூ இஸ் தேர் ஆர் சர்டன் யோகா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரெடிஷ்னலி லைக் கிருஷ்ணமச்சார யோக மந்திரம் ஐயங்கார் யோகா பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட்ஸ் ஸோ தேர் ஒரிஜினல் மாடுல்ஸ் ஆர் தெரப்பி ஓரியன்டெட் ஸோ தே ஆல்சோ ட்ரெயின் அப் இன் வெரி வெல் தோ தே ஆர் நாட் given by the university, but they are also giving very well-designed yoga therapy models which are very effective. But however, it is always desired to have a qualified, competent persons to treat in the medical setup that will be taken care of.
2: And the biggest impact of yoga throughout our country and all over the world, all of you know, is by our Pooja Swami Ramdev Ji. And for